கடியாலா ஈ பூரியா ஜாயா. பிரிவிகா கடியாலா ஈ பூரியா ஜாயா. ஒரு தூங்க நகுத்து